ராஜா சங்காய ராஜா சாம்பல் சாம்பான் சரணம் சரணம் இது என்ன யாம்கு முல்வை சாவா சினசியோடே கதா இன்சாயோ கவசாவுடை மன்னப் யாம்கு சோகன் லோவை சானை ஆகாமா அவுகேடம் காமன் சியோடே தப்பா துக்கா கமோசதிகன் தவுக்கின் சலாயோ கவசாவுடாம் சியோடே அவுக்கும் சியோடா கீதுக்கா ลงในปฏิสันติขันธ์สระสังสาระทุกข์ลงในภาวขันธ์สระสังมรณะทุกข์ลงในกายขันธ์เสนั้นเสียวเลยเสียวพอถึงนิพพานที่กัดเย็นอมตะเป็นอย่างนั้นถ้าอย่างกัดอย่างกลางคุณนั้นสิกรรมเลยได้